0: சாக்ஷி, கனடி.
1: ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன்.
0: ஏ சாக்ஷி, அவுட் ஆனது நம்மாலுமா? சாக்ஷி.

0: is NaCl, it is sodium chloride. Using in the kitchen, feeding to the kitten before the morning walk. பச்சக்கிளாவதின் கெமிக்கல் நேம் பேசிக் காப்பர் கார்பனேட். கேத்தோட், ஆனோட், பிப்பெட், பியூரெட், பாரோமீட்டர், தெர்மோமீட்டர், வாட்டர்மீட்டர், ஹார்டோமீட்டர்.
1: வாட்மீட்டர் சார்?
0: ஹார்டோமீட்டர். மனசிலாயில்லே? பெண்ணுங்களோட மனசிலக்கானுள்ள மெஷின். சிக்காகோயில் ஒரு சாய்ப்பு கண்டுபிடிச்சதான். அது இங்க வரட்டே, நீங்களோட உள்ளிலிருப்பு எந்தாணுன்னு அறியாமல்லோ. Why are you laughing?

கொண்டிருக்கு வட்டமேடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் இன்று துன்பமில்லை.